0: லங்காவை விழாவின் சவசு துணாயி விசாய்
1: லைவ் FM.LK
2: www.liveFM.LK ஹித பீனவன ராசா
3: Live FM.LK

0: லங்காவை விழாவின் சவசுத்து நாய் ஹத்தலிஹை
1: LiveFM.LK
2: மகருகமட ஹோமாகமட குடகமட www.livefm.lk
3: LiveFM.LK